0: யோ ஆற ஜாக்கி உங்களோட குயிலா யோ உங்க ரேடியோ நப்பாண்டால் வாங்க அந்த மென் தேல் மாப்புறோ Yo lengo nju chuchna
1: Padanga mumuguru muni wanangura Padanga mumuguru muni nyabiri marang nyinai Padanga mumuguru muni wanangura Padanga mumuguru muni nyabiri marang nyinai Nyabiri marang nyinai Ngangara gamandangu amugari Ngangara gamandangu nyinai minari marang Ngangara மாடாங்க